ஆமத்தில் உமிழ்த்தேன் தாச்சி சிட்டா வளர்ந்தார் ஊர் மாதால் கொண்டு மறைக்கே மறைந்தேன் ஒழுமை ஒழுவுறா மறக்க பொருட்டு வந்துடுவோம் மறா சிச்சிட்டா மறக்க பெறுவாள்.